ஓகே லைவ் ஷோ லைவ் ப்ரோக்ராம் காஷ்மீர் எக்ஸ் பாகிஸ்தான் நோட்டென்ஷன் காஸ்மெட்டிக்ஸ் பாகிஸ்தான் சிஸ்டம்ரோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் கவலேஜ் நோட்டென்ஷன் ரைஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் திமுச்சோ கனெக்ட் பில்கல் மார்க்கெட் கிஷமலேஷி வச்சு பில்கல் சிறுத்தலேஷி ஒரு திமுச்சோ ப்ராடக்ட் சிக்கம் நிகழ் ஆரோ ஹோஸ்டலேஷ் நோட்டென்ஷன் காஸ்மெட்டிக்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் சிக்கம் திமுச்சோ ப்ராடக்ட்ஸ் பில்கல் யூஸ் கவலேஷ் بالکل جی روایت استعمال کے ان شاء اللہ ریزلٹ بتو سے ٹولو تو ملے ہوئے